0: சீனா எங்க வீட்டுல எதாவது பண்ணு இருந்துட்டா
1: என்ன கேட்டு பரியர் அக்கலை கேனியிடம் வந்து கொடுத்துச்சியா
0: தாதா மக
1: என்னத்துக்கு யானை இப்பே பண்ணு நிகண்டு மாட்டி நாலு
0: ஒட்டியே ஒத்தி பொண்ணு தானி முழு ஆண்டு கத்தா
1: பத்து ஜன தொட்டு ஞான தெளித்தும் நலிப்புணுத்தி போடத்துன்னு தாண்டா என்ன மனசுக்கு ஆக்கே சமாதான பண்ண போடா குறிச்ச பண்ணலீங்க.

நாட்டு நடைபெறு கூட்டம் 25 வார்ஷிக சம்பிரமம் இலேசிடு நடத்தினார் நாட்டு இயற்கை நடத்தரு இடிவிடு கீர்த்தி காரியமும் உண்டு மாத்திரைக்கே சொல்லவில்லை.

மாத்திரல வன் பேரு கோரிக்கை எழுத்து புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கை எழுப்புணுன்றது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தகவல்.

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துல்ல, நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் FM 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கத பதுக்கு.

0: நெக்கே நெக்கே மோங்குன மாற இன்னும் பறந்து இப்ப பறந்து கதையாது போத்துங்களே.
1: மாஸ்டர்
0: நம்ம நாட்டப்பட்டு ஹீரோயின் மஞ்சினாலா
1: அக்க

0: Sir, dopo la 1 e 10.
1: Ah? Non volevi pigliare? Sì, dovevi pigliare. Sir, dai.
2: Acca! Yani MBBS pasa ya.
3: No, ni MBBS open a piece in.
1: Bakka.
3: The beat the bench open a ponjola ko. MBBS ke.
1: Avani care nanna janna.
3: Yes.
1: வீட்ல லிங்கா பெட்டா
3: கத்து கே
2: அக்கா எனக்கு MBBS டி ரேங்க் அக்கா ரேங்க்
3: சாரதா
2: நீ MBBS பாஸ் ஆயினா
0: அண்ணக்கா
2: நான் அதுக்கே திருப்பதி போது குஜல் கொடுத்து போய் தந்தா குத்தி குத்தி போய் தீனி
1: ஐ டோ பண்ணிச்சதா இந்த டைரக்ட் கவர் வந்து
2: சாரதா நீக்கு அப்பே மேஜினல
0: அண்ணக்கா
2: சாரதா நீக்கு அப்பே மேஜினல அண்ணக்கா
1: சாரதா
2: ఈ MBBS పాస్ అయినా ఎంద కుర్ర దాల ఇచ్చతో
3: దాయేదేవా కనికరా దాతేనితో పదాయేదు మాతేన ఇల్లల కోరి రొట్టి ఎన్న ఇల్లల కాలి రొట్టి
1: అక్క
2: சாரதா நெனக்கு வஞ்சே வருதுனி சாரதா அல்லக்கா நெனக்கு வஞ்சே வருதுனி
3: இத்தல தீரி
1: ஒஞ்சில குத்துஜா
3: ஆ ஒரிஜின ஒஞ்சில குத்துஜா நின்னா
2: நின்னா சாவு
1: அக்கா நா சாவத்து மதிமே ஓ புனா
2: நின்னா மதிமே ஓ புனா
1: புனா
2: நெங்கு பண்ணுங்க
3: அக்கா
2: எங்கிட்ட

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்து.